ஆகாஷ்வாணி இம்பால் ங்கசி இங்கில் கித்தராஹும் தொய்னி பான்ப சகாப் தலிசிங்க மக ஜமாப்பன் நிஃபுனிப்பான் நிங்தௌ காபனுமித் ஜூலாய் கிதாங் குந்தரேத் இங்கிலிசிங்க நி குந்தருக் அயுக்கி புங் மங்க மகாய் தாக்கிபக லொய்னன ஆகாஷ்வாணி இம்பால்கி எஃப்எம் சங்காய் சேனல் கி தௌரம் சந்தோக்ப ஹௌச்சரி சந்தோக்சரிப மெகா ஹர்ஸ் சாமக ஹும் தஸ்மிக் மங்க தௌரம் தாபிரிப பும்னமக்பு தராம் நோக்சரி குருங்சரி

0: அது வைரபு திலாவ் நமா ஹாட்கிவ சஜி தீருரசி
1: இபுங்கோ ஏங்பியோ இபுங்கோ யும்பு அசித சட்கிரிபசே இமா ஹாட்ப சஜிதுனி
0: ஆ பரே ஐ மாவு ஹாட் லகே ஹே சீரேதனா நமா ஹாட் கிவகில மன் சிங்லேதனா நசி ஹைவனு மிச்சிதகி நகோய் ஐகி நாக்தலை ரகதபனிக்கோ ஹினாவு சா